ஞானமலு அத்தாத்தமலு கொத்தி தீலி உண்மையும் மசூல் ஆனான சிலக்கு நூனித்தமாங்க செய்து கசுனி சுபோயோக் தகங்கம் தஞ்சகப்த நான் நகையும் அங்கே நம்மளும் நித்தாக்கன் என்ன நாம சுக்துக்குமா தாம தாவன் இக்கனிகோக்கே துக்துங்கோக் சிக்ஷிவி துக்குலையாகுமையாக்கண்டம் தாய் குங்க கிணக்கிட்டாவுங்கம்மா தாக்குவாக்கிட்டா மாட்டி நோக்காக துக்கு சுங்க பித்தகையாளுக்கு நோக்காக மாட்டி கதா நோக்காலிக்கோக்குவாங்க தாவ சுத்தலக்பகா